பார்வதி ஹிருதயேஸ்வருடைனா ஸ்ரீ மகாபலேஸ்வர சுவாமிவாரி கிருபா கருணா கடாட்ச வீக்ஷணாலு மனந்தரிபை பிரசரించాలని ప్రార్థిస్తూ సెలవు.